0: வந்தே மாத்ரம்.
1: வந்தே மாத்ரம் சுஜலாம் சுஃபலாம் மலயஜ சீதலாம்